0: kisses.
1: Radio Suno 91.7 FM.
2: Qatar's happiness frequency.
0: Now available on
3: Uridu TV channel number 911.
4: கத்தார் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் அந்தோனிதாசன் பேசுறேன்.
5: நீங்கள்
4: கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சோனு 91.7.

0: சென்னை பீட்ஸ்
1: தமிழ் ஹெட் ஆஃப் தி ஆர்.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Chennai beats.
1: Tamil head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: சென்னை பீட்ஸ்
1: தமிழ் ஹெட் ஆஃப் தி ஆர். இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: அப்பா ஒரு கதை சொல்லவா?
1: மீண்டும் த்ரில் அடிப்பிக்கான் பிரணயிக்கான் விஷ்ணு விஷால், ரம்யா கிருஷ்ணன், ஐஸ்வர்ய லட்சுமி தொடங்கி வம்பൻ താരനിരയുമായി ഗാട്ടാ ഗുസ്തി 2.
2: Quite exciting.
1: ഗാട്ടാ ഗുസ്തി 2 വിജയകരമായി പ്രദർശനം തുടരുന്നു.
3: Distributed by Home Screen Entertainment and Associate Partner, simply south.tv.

0: FM
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்
2: சூப்பர் ஹிட் மியூசிக் எக்ஸ்ட்ராவகன்ஸா
3: சுனோ சூப்பர் ஹிட்ஸ்.

0: அப்பா ஒரு கதை சொல்லவா?
1: மீண்டும் த்ரில் அடிப்பிக்கான் பிரணயிக்கான் விஷ்ணு விஷால், ரம்யா கிருஷ்ணன், ஐஸ்வர்ய லட்சுமி தொடங்கி வம்பൻ താരനിരയുമായി ഗാട്ടാ ഗുസ്തി 2.
2: Quite exciting.
1: ഗാട്ടാ ഗുസ്തി 2 വിജയകരമായി പ്രദർശനം തുടരുന്നു.
3: Distributed by Home Screen Entertainment and Associate Partner, SimplySouth.tv.
4: Radio Suno.